0: ஆரஞ்சா ஆமிதா மாமுதோ ஓஜிமாங்கிமா ஓமரகு
1: ஓம்பது ஐகோகா பொக்குருவோக்வேட்டு டுராவேராப்போ ஓவினாம்பி ஒன்றுவேது யோங்கொம்பே ஒன்றுவேது யோந்து ஒஞ்சியம்போ ஓஹவுட்டோ ஓமஹின யோகியாட்டா எப்பஹ ரொங்கொம்பே எப்பஹ ரொந்து ஓமுகதெண்டுங்குவா குப்பா சிமாகுருவ மொங்கண்ட ஓகுருக்வா ஓமன பொக்குருவோ ஓமுண்டுங்குவது மொஷவாக்கம்புருவா ஓகுஹுஹுருவா ஓகுகரிப்பிருவா ஓகுகுட்டுருவா ஓமுவியா நங்கம்மா ஓஷினா அசிஹெஷிமஷியட்ட ஒஞ்சமோ மொங்கண்ட எட்டு நுப்பொக்குருவோக்வெட்டு எத்தெஷினெனே டூங்குலானோ மேவா டூங்குலானோ முட்வே ஓம்பிட்டு பங்கனவியோ ஓம்பாவு ஐகோகா
0: ஓமிதா மாமுதோ ஓஜிமாங்கிமா ஓமரகு.